அன்பான குட்டிகளே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் சிரிப்பையும் மகிழ்ச்சியையும் நல்ல எண்ணங்களையும் மனதில் நிறைத்து கொண்டு உங்களுக்காகவே ஒலிக்கும் நம் அன்பான நிகழ்ச்சி சிறுவர் நேரம். படிப்பு, விளையாட்டு, கதை, கவிதை, நல்ல சிந்தனைகள் என இந்த நேரத்தை பயனுள்ளதாகவும் மகிழ்ச்சியாகவும் கழிக்கப் போகின்றோம். அப்படியென்றால் குட்டிகளே, தயாராக இருக்கின்றீர்களா? உங்கள் சிறுவர் நேரம் இப்பொழுது தொடங்குகிறது.

எந்த ஒரு நல்ல காரியத்தையும் தொடங்கும் போது நாம் முதலில் நினைவு கூறும் தெய்வம் விநாயகப் பெருமான். விநாயகர் நமக்கு அறிவையும் தெளிவான சிந்தனையையும் தடைகளை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் தருவார் என்று நாம் நம்புகின்றோம். அதனால் படிக்க தொடங்கும் போதும் ஒரு புதிய காரியத்தை ஆரம்பிக்கும் போதும் நாம் நன்றாக செய்வேன் என்ற நல்ல எண்ணத்துடன் தொடங்குங்கள். நல்ல எண்ணம், நல்ல தொடக்கம், நல்ல முடிவு. நீங்கள் விநாயகரை போற்றும் ஒரு பக்தி பாடலை கேட்டீர்கள். அடுத்த பாடல் முருகப்பெருமான் நமக்கு தைரியம், அறிவு, ஒழுக்கம் ஆகியவற்றின் அடையாளமாக விளங்குகின்றார். கஷ்டம் வந்தாலும் பயப்படாமல் நம்பிக்கையுடன் முன்னேற வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வோம். அடுத்த பாடல் முருகப்பெருமானை போற்றும் ஒரு பக்தி பாடல்.

முருகப்பெருமானை போல அம்மன், அன்னை, பராசக்தி, அன்பு, கருணை, சக்தி ஆகியவற்றின் வடிவமாக நாம் போற்றுகின்றோம். நம் பெற்றோர்களை மதிப்பதும், பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பதும், மற்றவர்களுக்கு உதவுவதும் நம் ஆன்மீக வளர்ச்சியின் ஒரு பகுதிதான். கடவுளை வணங்குவதோடு நல்ல மனிதராக வாழ்வதும் மிக முக்கியமாக இருக்கிறது.

சிறுவர்களே, சிவபெருமான் நமக்கு அமைதி, பொறுமை, தன்னடக்கம் ஆகியவற்றை நினைவூட்டுகிறார். கோபம் வந்தாலும் உடனே பேசாமல் சற்று அமைதியாக சிந்திக்க கற்றுக்கொள்வோம். மேலும் திருமால் நமக்கு பாதுகாப்பு, அன்பு, தர்மம் ஆகியவற்றை நினைவூட்டுகிறார். எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இறை நம்பிக்கை நம் மனதில் அன்பையும் நல்லொழுக்கத்தையும் பிறருக்கு உதவும் எண்ணத்தையும் வளர்க்க வேண்டும். அதுதான் உண்மையான ஆன்மீக வளர்ச்சி. நீங்கள் சிவபெருமானை போற்றும் பக்தி பாடலையும் திருமாலை போற்றும் பக்தி பாடலையும் கேட்கலாம்.

இன்றைய அத்திச்சூதி என் எழுத்து இகழேல். இதன் பொருள் எண்களையும் எழுத்துக்களையும், அதாவது கணிதத்தையும் கல்வியையும் அலட்சியம் செய்யாதே என்பதாகும். குட்டி பாப்பா, படிப்பு என்பது தேர்வுக்காக மட்டுமல்ல, நாம் உலகத்தை புரிந்து கொள்ளவும் சிந்திக்கவும் நம் கனவுகளை நனவாக்கவும் கல்வி உதவுகிறது. அதனால் புத்தகத்தை பார்த்து பயப்படாமல் நான் தினமும் கொஞ்சம் கற்றுக்கொள்வேன் என்று சொல்லுங்கள்.

ஒழுக்கமாக இருக்க வேண்டும். குட்டி பாப்பா, ஒழுக்கம் என்பது பெரியவர்கள் மட்டும் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் அல்ல. காலையில் சரியான நேரத்தில் எழுவது, பள்ளிக்கு சரியான நேரத்தில் செல்வது, வீட்டு பாடத்தை நேரத்தில் செய்வது, பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் அறிவுரையை மதிப்பது, இவை அனைத்தும் ஒழுக்கத்தின் பகுதிகள். நமக்கு பிடித்ததை மட்டும் செய்வது சுதந்திரமல்ல. செய்ய வேண்டியதை சரியான நேரத்தில் செய்வதுதான் உண்மையான சுய கட்டுப்பாடு. இன்றிலிருந்து ஒரு சிறிய நல்ல பழக்கத்தை தொடங்க வேண்டும், இல்லையா? தொடங்குவீர்கள் என நம்புகின்றோம்.

அன்பு சிறுவர்களே, நீங்கள் உங்களுடைய சிறுவர் நேரம் என்னும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் 12:30 மணி வரை கேட்கலாம். உங்களுக்காக இப்பொழுது ஒரு கவிதை. மகிழ்ச்சியாக இருப்போம். சிரித்திடுவோம், பறந்திடுவோம், சின்ன சின்ன கனவு காண்போம், கவலைகளை தூரம் வைத்து காற்றை போல சுதந்திரமாய் வாழ்வோம், நண்பர்களோடு விளையாடுவோம், நல்லவற்றை பகிர்ந்துவோம், அன்பு நிறைந்த உள்ளத்தோடு அழகான உலகை உருவாக்குவோம். சின்ன மனதில் பெரிய கனவு சிறகடித்து உயர பறக்கட்டும். இன்றைய சிறப்பு நாளைய நினைவாய் நம் வாழ்க்கையை இனிமையாகட்டும். சிரித்திடுவோம், பறந்திடுவோம், சின்ன சின்ன கனவு காண்போம்.

ஒரு குட்டி கதை ஒரு நிமிடம் சிந்தித்தாள். ஒரு சிறுவன் கோபத்தில் தனது நண்பனை பற்றி மற்ற குழந்தைகளிடம் ஒரு தவறான செய்தியை சொல்லிவிட்டான். சிறிது நேரம் கழித்து தான் சொன்னது உண்மையல்ல என்பதை அறிந்தான். ஆனால் அந்த சொல் ஏற்கனவே பலரிடம் சென்று விட்டது. அவன் ஆசிரியரிடம் சென்று வருத்தப்பட்டான். ஆசிரியர் சொன்னார், சொல்லை வாயிலிருந்து வெளியே விடுவதற்கு முன்பு சிந்திக்க வேண்டும். வெளியே சென்ற வார்த்தையை மீண்டும் திரும்ப பெறுவது மிகவும் கடினம். அதனால்தான் குழந்தைகளே, மக்களே, நாமும் கோபமாக இருக்கும் போது உடனே பேசாமல் நான் சொல்ல போகும் சொல், நான் சொல்ல போகும் வார்த்தை யாரையும் காயப்படுத்துமா என்று ஒரு நிமிடம் சிந்திப்போம். சிந்தித்து செயல்படுவோம். தவறுகளை தவிர்ப்போம்.

இன்றைய ஊக்க மொழி. நீ நேற்று இருந்ததை விட இன்று சிறப்பாக இருக்க முயற்சி செய். அதுவே உண்மையான வெற்றி. மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிட வேண்டாம். ஒவ்வொருவருக்கும் தனித்திறமை இருக்கிறது. யாரோ ஒருவர் நன்றாக பாடலாம், யாரோ ஒருவர் நன்றாக படிக்கலாம், மற்றொருவர் அழகாக ஓவியம் வரையலாம். உங்களுக்குள் இருக்கும் திறமையை நம்புங்கள், முயற்சி செய்யுங்கள். ஒரு நாள் உங்கள் கனவு நிச்சயம் மலரும்.

அன்பு மக்களே, அன்பு சிறுவர்களே, தமிழை இனிமையாகவும் நகைச்சுவையாகவும் மக்களிடம் கொண்டு சென்ற முக்கியமான தமிழ் பேச்சாளர்களில் ஒருவர் ஐயா சாலமன் பாப்பையா அவர்கள். பட்டி மன்றங்கள் மூலமாக குடும்பம், கல்வி, பண்பாடு, உறவுகள், வாழ்க்கை போன்ற பல விஷயங்களை எளிமையான மொழியிலும் நகைச்சுவையுடனும் மக்களிடம் எடுத்து சென்றவர். அவர் பேச்சின் சிறப்பு என்ன தெரியுமா? சிரிக்க வைத்துக்கொண்டே சிந்திக்கவும் வைத்தார். தமிழை ரசிக்கவும் அழகாக பேசவும் நல்ல கருத்துக்களை பகிரவும் அவர் பல தலைமுறைகளுக்கு ஊக்கமாக இருந்துள்ளார். குட்டிகளே, நாமும் தமிழை நேசிப்போம், தமிழை அழகாக பேசுவோம், தமிழை படிப்போம்.

குட்டி நண்பர்களே, நம்முடைய வார இறுதியை எப்படி திட்டமிடலாம்? சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்துவிட்டால் முழு நேரமும் விளையாட்டு அல்லது நம்முடைய மொபைல் போன் என்று இருக்கக்கூடாது. முதலில் பள்ளியில் கொடுத்துள்ள வீட்டு பயிற்சி அல்லது எந்த ஒரு ப்ரொஜெக்ட் வேலைகளை முடித்து விடுங்கள். அடுத்தபடியாக புத்தகம் படிக்க சிறிது நேரம் ஒதுக்குங்கள். அதற்கு பிறகு குடும்பத்துடன் நேரம் செலவிடுங்கள். வெளியே சென்று ஓடுங்கள், கால்பந்து பூப்பந்து போன்ற விளையாட்டுக்களை விளையாடுங்கள். மொபைல் டப்லெட் போன்றவற்றை அளவோடு பயன்படுத்துங்கள். வார இறுதி என்பது படிப்புக்கும் ஓய்வுக்கும் விளையாட்டுக்கும் குடும்பத்திற்கும் சமமாக நேரம் ஒதுக்கும் அழகான நேரமாகும்.

குட்டீஸ் சினிமா மற்றும் திரைப்படங்களை ரசிப்பதும் நம் பொழுதுபோக்கின் ஒரு பகுதி. புதிய திரைப்படங்கள் வெளியாகும் போது உங்கள் பெற்றோர்களுடன் சேர்ந்து உங்கள் வயதுக்கு ஏற்ற திரைப்படங்களை மட்டும் தேர்வு செய்து பாருங்கள். திரைப்படம் நமக்கு பொழுதுபோக்கையும் சில நல்ல பாடங்களையும் தரலாம். ஆனால் நம் நேரத்தை முழுவதும் திரை முன்பாக செலவிடாமல் படிப்பு, விளையாட்டு, புத்தகம், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கும் நேரம் கொடுப்போம்.

அன்பு மக்களே, அன்பு சிறுவர்களே, நம் இன்றைய சிறுவர் நேரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவுக்கு வருகிறது. இன்று நாம் இறைவனை நினைத்தோம், நல்லொழுக்கத்தை பற்றி பேசினோம், அத்திச்சூதி கற்றோம், கதை கேட்டோம், கவிதையை ரசித்தோம், விளையாட்டின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டோம். சிரித்து கொண்டே கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொண்டதை வாழ்க்கையில் கடைப்பிடித்து கொள்ள வேண்டும், நல்ல மனிதர்களாக வளர வேண்டும். மீண்டும் அடுத்த சிறுவர் நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நான் உங்கள் அன்பான தொகுப்பாளர் கலைவாணி விடு பெறுகின்றேன். குட்டீஸ் அனைவருக்கும் இனிய வார இறுதி நல்வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியாக இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள், நன்றாக படியுங்கள், நிறைய விளையாடுங்கள்.

0: On the hour, every hour. Radio Marches.
1: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசை அறுவி.
2: அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த வணக்கம். இனிய இரவு வணக்கங்களுடன் உங்கள் மனதை வரோடும் இனிய இசை நிகழ்ச்சி இசை அறுவியில் உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நாளெல்லாம் ஓடிய மனத்திற்கு இப்போது கொஞ்சம் ஓய்வு கொடுப்போம். இனிய பாடல்களோடும் அழகான சிந்தனைகளோடும் கவர்ச்சியான தகவல்களோடும் இந்த இரவை நம்முடையதாக மாற்றுவோம். உங்கள் இரவுக்கு இசையின் இனிமையை சேர்க்க இதோ உங்கள் இசை அருவி.

இன்றைய அத்திச்சூதி ஈவது விளக்கேல். இதன் பொருள் மற்றவர்களுக்கு கொடுப்பதை தடுக்காதே என்பதாகும். இங்கே கொடுத்தல் என்பது பணத்தையும் பொருளையும் மட்டும் குறிக்கவில்லை. நம்மால் முடிந்த ஓர் உதவி, ஒரு நல்ல சொல், ஒரு புன்னகை, ஒருவருக்கு தேவையான நேரத்தில் கொடுக்கும் ஆதரவு, இவையும் மிகப்பெரிய கொடைகள்தான். நம்மிடம் இருப்பதை பகிரும் போது அது குறைவதில்லை, மாறாக அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் பெறுகிறது. அதனால் இன்று நம்மால் முடிந்த ஒரு சிறிய நன்மையையாவது ஒருவருக்கு செய்வோம்.

இன்றைய இரவின் இனிய நினைவூட்டல். எல்லாம் நமக்கு பிடித்தபடி நடந்தால்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பதில்லை. சிறிய விஷயங்களில் மகிழ்ச்சியை தேடுங்கள். ஓர் இனிய பாடலில், ஓர் அழகான நினைவில், குடும்பத்தினரின் சிரிப்பில், நண்பரின் ஒரு தொலைபேசி அழைப்பில், மகிழ்ச்சி என்பது நாம் காத்திருக்க வேண்டிய ஒரு நிகழ்வு அல்ல. ஒவ்வொரு நாளும் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மனநிலை. அதனால்தான் இன்று ஒரு காரணம் இல்லாவிட்டாலும் சிரித்து பாருங்கள். பி ஹாப்பி, பி கிரேட்ஃபுல் அண்ட் என்ஜாய் திஸ் பியூட்டிஃபுல் லைஃப்.

இப்பொழுது உலகத்தை பற்றிய ஒரு கவர்ச்சியான தகவல். நம் பூமியில் 5 பெருங்கடல்கள் உள்ளன. பசிபிக், அட்லாண்டிக், இந்திய பெருங்கடல், தெற்கு பெருங்கடல் மற்றும் ஆர்க்டிக் பெருங்கடல். இவற்றில் பசிபிக் பெருங்கடல் உலகின் மிக பெரிய பெருங்கடல். இது பூமியின் மேற்பரப்பில் மிக பெரிய பரப்பை ஆக்கிரமித்துள்ளது. நாம் வாழும் இந்த பூமி எவ்வளவு பிரம்மாண்டமானது என்பதை நினைத்து பாருங்கள். நாம் இருக்கும் இடம் சிறியதாக இருந்தாலும் நம்முடைய உலகம் அளவிட முடியாத அளவு அழகானது.

அன்பு மக்களே, இப்போது தமிழின் புரட்சிகரமான சிந்தனைகளுக்கு குரல் கொடுத்த பாவேந்தர் பாரதிதாசன் நினைவு கூர்வோம். பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். மகாகவி பாரதியாரின் சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்ட அவர் தனது பெயரை பாரதிதாசன் என்று அமைத்து கொண்டார். அவருடைய படைப்புகளில் தமிழ் பற்று, சமூக நீதி, பெண்களின் முன்னேற்றம், சமத்துவம் மற்றும் பகுத்தறிவு போன்ற கருத்துக்கள் வலிமையாக வெளிப்பட்டன. அதனால்தான் அவர் புரட்சி கவிஞர் என்று போற்றப்பட்டார். அவருடைய கவிதைகள் நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்கின்றன. மாற்றத்தை எதிர்பார்ப்பதற்கு பதிலாக நல்ல மாற்றத்திற்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும்.

அன்பு மக்களே, இன்றைய இரவிலும் உங்களுடன் இசையையும் இனிய சிந்தனைகளையும் பகிர்ந்து கொண்ட இந்த அழகான நேரம் இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. ஈவது விளக்கேல் என்ற நல்லதை பகிர்வோம். பி ஹாப்பி என்ற ஒவ்வொரு நாளிலும் மகிழ்ச்சியை தேடுவோம். பாரதிதாசனை போல நல்ல சிந்தனைகளுக்கு குரல் கொடுப்போம். உங்கள் இரவு அமைதியாகவும் இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையட்டும். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.